0: அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4.
1: പ്രിയ ശ്രോതാക്കളെ, ഇന്നത്തെ ചോദ്യം ചോദിക്കാം. ഏറ്റവും കൂടുതൽ ദിവസം അടയിരിക്കുന്ന പക്ഷി ഏതാണ്? ഏറ്റവും കൂടുതൽ ദിവസം അടയിരിക്കുന്ന പക്ഷി ഏതാണ്? ഉത്തരത്തിനായി കാത്തിരിക്കൂ 5:55 രാത്രി 8 മണിക്ക് തൊട്ടു മുമ്പും. ഇത് ആകാശവാണി ദേവികുളം സ്പൈസ് FM.
0: தமிழ் மாலை.
2: சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்றொரு பழமொழி உண்டு. இது எல்லோருக்குமான முதுமொழி. நமது உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும், நிம்மதியாய் நிறைவாய் வாழ முடியும். அதனால்தான் தேக ஆரோக்கியத்தை வலியுறுத்துவதற்காக சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்றொரு பொன்மொழியை சொல்லி வைத்தார்கள் நமது முன்னோர்கள். ஆம், நம் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்துவிட்டால் மற்ற எல்லா வேலைகளையும் திறம்பட செய்ய முடியும். இது தவிர உடல் உழைப்புக்கு மட்டுமின்றி புத்தியின் யோசிப்பு தன்மைக்கும் உடலில் எந்த நோயும் இல்லாமல் இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுவே வரம். அதனால்தான் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்னும் வாசகமும் சொல்லப்படுகிறது. நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நம் முன்னோர்கள் நமக்கு பல முறைகளை சொல்லித்தந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமானது யோகா. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் யோகா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை குறித்து நாம் அறியப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதற்கு முன் மறுபடியும் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வாழ்த்துக்கள் என்று ஆரம்பிக்கும் பாடல். பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் வாலி அவர்கள், பாடலை பாடியவர் SB பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: சர்வதேச யோகா தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. உடல் மற்றும் மனம் இரண்டுமே ஒருங்கிணைந்து செயல்பட, உடல் ஆரோக்கியமாக இருக்க, நோய்களை தடுக்க, மூப்பை தடுக்க என்று பல விதங்களில் யோகாசனம் உதவுகிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய மக்களின் வாழ்வில் ஒன்றிணைந்த யோகாவின் நன்மைகளும் யோகா பயிற்சிகள் செய்வதால் ஏற்படும் மாற்றங்களும் மீண்டும் மக்களிடையே பரவ தொடங்கியுள்ளது. இந்தியாவின் பாரம்பரியமான யோகாசனம் வெளிநாட்டவர்களிடையே மிகவும் பிரபலமாகியுள்ளது. மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களும் யோகாசனத்தை முறையாக கற்று தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாசனத்தை மாற்றியுள்ளனர். யோகா என்பது ஒன்றிணைத்தல் அல்லது முகப்படுத்துதல் என்று கூறப்படுகிறது. யோகாசன பயிற்சிகள் 8 பாகங்களாக அல்லது அங்கங்களாக பிரிக்கலாம். அவசர கதியில் செல்லும் வாழ்க்கையில் உடல் நலமில்லாமல் போவது கூட தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மன அழுத்தம், மனச்சோர்வு, படபடப்பு போன்றவையும் மற்றும் இளம் வயதிலேயே உடல் பருமன் ஆகியவை பரவலாக காணப்படுகிறது. வாழ்க்கை முறை நோய்களும் குறைபாடுகளும் அதிகரித்துள்ளது. உதாரணமாக உலக நாடுகளில் அதிகமாக சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவர்களில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்வரை இத்தகைய மோசமான நிலை இல்லை. சர்க்கரை நோய்க்கு காரணமாக உணவு பழக்கமும் வாழ்க்கை முறையும் கூறப்படுகிறது. சில நோய்களை வருமுன் மட்டுமே தடுக்க முடியும். அதில் சர்க்கரை நோயும் ஒன்று. யோகா பயிற்சியை அன்றாடம் செய்யும் போது தலை முதல் கால் வரை உடலும் மனமும் ஆரோக்கியமடைகிறது. சர்வதேச யோகா தினம் ஜூன் மாதம் 21ஆம் நாள். கூடுதல் தகவல்களை இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஆசிரியை திருமதி சுதா சேகர் அவர்கள்.
1: தமிழ் மாலை நேயர்களுக்கு உலக யோகா தின வாழ்த்துக்கள் மற்றும் சுதாசேகரின் அன்பு வணக்கம். இன்று ஜூன் 21. இன்றைய நாளின் சிறப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நாளைத்தான் நாம் சர்வதேச யோகா நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடுகின்றோம். 2014ஆம் ஆண்டு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையில் நமது யோக கலையை பற்றியும் அதன் மகத்துவத்தையும் எடுத்துரைத்தார்கள். யோகா நமது மனதையும் உடலையும் எவ்வாறு ஒன்றிணைக்கிறது? யோகா நமது உடலில் உள்ள 6 சக்கரங்களையும் எவ்வாறு இயக்குகிறது? யோகா நமது உடலில் உள்ள உள் உறுப்புகளை எவ்வாறு மேம்படுத்தி நமது உடலை வலிமையாக மாற்றித் தருகிறது என்று எடுத்துரைத்தார். இதை கேட்ட மற்ற நாடுகள் அதில் மிகுந்த ஆர்வமும் வியப்பும் அடைந்து தங்கள் நாட்டு மக்களும் இதை கற்று பயன்பெற வேண்டும் என எண்ணினர். ஆகவே இந்த ஜூன் 21ஆம் நாளை யோகா நாளாக தேர்ந்தெடுத்து சர்வதேச யோகா நாளாக கொண்டாடலாம் என்று 2014ஆம் ஆண்டு முடிவு செய்தனர். இந்த நாளைத்தான் நாம் இன்று யோகா நாளாக கொண்டாடுகிறோம். நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி கல்கத்தாவில் நடந்த 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ரெட் ரோட் கல்கத்தாவில் நடந்த இந்த நிகழ்வில் ஏறத்தாழ 30,000 பேர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் நடந்த உலக யோகாசன போட்டிகளை தொடங்கி வைத்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யோகாவை ஒலிம்பிக்கில் சேர்ப்பதே தனது இலக்கு என்று கூறினார். யோகாவின் பெருமைகளையும் ஆரோக்கிய வாழ்விற்கு அது தரும் நன்மைகளையும் கருத்தில் கொண்டு நம் இந்திய அரசு பல நன்மை தரும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் துறையும் இதுவரை 2450 யோகா நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது. நமது உடலை உறுதியாக வைத்து கொள்ள ஆசனங்களும் மூச்சு பயிற்சியும் மனதை செம்மைப்படுத்த தியானமும் உறுதுணை புரிகிறது. இன்றைய சூழ்நிலையில் நமது மாறிப்போன உணவு பழக்கத்தினாலும் தங்கள் வேலைக்காக அனைவரும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தினமும் ஒரு 30 நிமிடம் ஒதுக்கி யோக பயிற்சி செய்தால் கண்டிப்பாக நாம் பல வியாதிகளை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்ந்திடலாம். இந்த யோக கலையானது பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டது. தமிழ் மரபில் யோகாவின் தந்தையாக திருமூலர் கருதப்படுகிறார். அவர் எழுதிய திருமந்திரம் என்ற 10ஆம் திருமுறையில் யோகாசனங்கள், மூச்சு பயிற்சிகள் மற்றும் தியான முறைகளை பற்றி விரிவாக விளக்கியுள்ளார். திருமூலர் யோக கலையை 8 அங்கங்களாக உலகிற்கு வழங்கியுள்ளார். எனவே இவர் நவீன யோகாவின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி

0: என்று வகைப்படுத்தியுள்ளார். யோகாவின் பல்வேறு மரபுகள் இந்து, புத்த மற்றும் சமண மதங்களிலும் காணப்படுகிறது. யோகாவில் பல பிரிவுகள் உள்ளது. ஹத யோகம், ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், தந்திர யோகம், மந்திர யோகம் என்று பல பிரிவுகள் உள்ளன. ஆசனங்களை மொத்தம் 5 வகையாக பிரிக்கின்றனர். அமர்ந்த நிலை ஆசனம், நின்ற நிலை ஆசனம், குப்புற படுக்கும் நிலை ஆசனம், மல்லாக்க படுக்கும் நிலை ஆசனம், தலைகீழ் ஆசனம் என்று 5 நிலை ஆசனங்கள் உள்ளன. இந்த ஆசனங்கள் நமது முதுகுத்தண்டை ஆரோக்கியமாகவும் உடலுக்கு வலிமையையும் உறுதியையும் தருகிறது. இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. உடலும் உயிரும் ஒன்றுபட யோகா. உள்ளம் ஒருநிலைப்பட யோகா. அகம் அது தூய்மையாக யோகா. யோகாவை தினமும் திறமாக செய்தால் மருத்துவமனை செல்ல வேண்டாம், மருந்துகள் உட்கொள்ள வேண்டாம், மன வருத்தமும் வேண்டாம். யோகாவை நாளும் நன்றாக செய்தால் உடல் நலம் சேரும், உடலில் வலிமை கூடும், மனமது செம்மையாகும், வாழ்வில் மகிழ்ச்சியும் நிலைக்கும். நம் முன்னோர்கள் சொன்ன சொல் கேட்டு வாழ்வில் உடல் நலம் பெற்று ஆரோக்கிய வாழ்வும் அமைதியான மனமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம். யோகம் என்ற சொல்லுக்கு இணைதல் அல்லது இணக்கமாக இருத்தல் என்று பொருள். இந்து தத்துவத்தின்படி யோகம் என்பது ஜீவாத்மா, பரமாத்மாவுடன் இணைவதற்கான வழி. யோகத்தின் பாதையில் செல்பவர் யோகி எனப்படுகிறார். அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள் பல உண்டு. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். பத்மாசனம். இது நமது மனதை ஒருநிலைப்படுத்தவும் தியானத்திற்கும் பெரிதும் உதவுகிறது. பத்தகோணாசனம். இடுப்பு மற்றும் தொடைப்பகுதிகளை நெகிழ்வாக்குகிறது. அர்த்த மத்தியேந்திராசனம். முதுகுத்தண்டை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது. நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களும் பல உண்டு. அதில் விருட்சாசனம். இந்த ஆசனத்தை செய்வதனால் உடலில் சமநிலை மற்றும் கவனத்தை அதிகரிக்கும். வீராசனம். உடலுக்கு மிகுந்த வலிமையை தருகிறது. குப்பரப்படுத்து செய்யும் ஆசனங்களில் புஜங்காசனம் பெரிதும் போற்றப்படுகிறது. இந்த ஆசனம் முதுகுவலியை போக்கி சுவாச உறுப்புகளை வலுப்படுத்துகிறது. தனுராசனம். வயிற்று தசைகளை வலுப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்துகிறது. முக்கியமாக தொப்பையை குறைக்கிறது. மல்லாக்கப்படுத்து செய்யும் ஆசனங்களும் உண்டு. சவாசனம். உடலையும் மனதையும் முழுமையாக ஓய்வு நிலைக்கு கொண்டு செல்லும். இது தற்காலத்தில் சாந்தி ஆசனம் எனப்படுகிறது. தலைகீழ் ஆசனங்கள். இந்த ஆசனம் சிரசாசனம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆசனங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறது. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. சர்வாங்காசனம். இது ஆசனங்களின் ராணி எனப்படுகிறது. தைராய்டு சுரப்பியை தூண்டி உடலை சீராக இயக்கச் செய்கிறது. ஆசனங்களின் பாரம்பரிய எண்ணிக்கை 84 ஆகும். யோகா செய்யும் முறைகள். இதை வெறும் வயிற்றில் காலையில் ஒருவேளை மட்டும் செய்தால் போதும். வேக உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் அசைவுகள் நிதானமாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும். திட உணவு சாப்பிட்டால் அதன் பிறகு 4 மணி நேரம் கழித்து தான் ஆசனம் செய்யலாம். மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஆசனங்கள் செய்யக்கூடாது. விரிப்பின் மீதுதான் யோகா செய்ய வேண்டும். இயன்றவரை கண்ணாடியின் முன் யோகா செய்யக்கூடாது. யோகா செய்பவர்களில் 72% பேர் பெண்கள் ஆவார். உலகம் முழுவதும் 30 கோடி மக்கள் யோகா செய்கிறார்கள். யோகா செய்வதால் இரத்த அழுத்தம் 3.8 mm குறைகிறது. யோகா பயிற்சி செய்பவர்கள் 3 மாதங்களில் சராசரியாக 3.5 kg எடையை குறைக்கலாம். இதன் தேவையை உணர்ந்துதான் உலகில் தற்போது 18,000 யோகா பள்ளிகள் உள்ளன. யோகாவிற்கும் உடற்பயிற்சிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. யோகா செய்வதனால் உடல் தசைகளை மென்மையாக்கும். உடற்பயிற்சி உடல் தசைகளை கடினமாக்கும். நீண்ட ஆயுளையும் நிதானமான உணர்வையும் யோகா தரும். உடற்பயிற்சி உடனடியாக பலன் கிடைக்கும், ஆனால் நிலையானது அல்ல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நம் பாரம்பரியமிக்க இந்த யோக கலையை தினமும் செய்து பயன்பெறுவோம். இத்தனை சிறப்புமிக்க இந்த யோக கலைக்காகத்தான் நாம் இந்த நாளை இன்று கொண்டாடுகிறோம். இதை உலகறிய செய்த நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இன்று நம் அனைவரின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறோம். அழகு, ஆரோக்கியம், உடல் வலிமையை தரும் யோகாவின் பெருமையை உணர்ந்து நாமும் தினமும் யோகாசனம் செய்வோம். வரும் தலைமுறைக்கும் கற்றுத்தருவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை சர்வதேச யோகா தினம் குறித்த தகவல்களை பகிர்ந்தவர் திருமதி சுதா சேகர் அவர்கள். நீ

பாடலாசிரியர் கண்ணதாசன் அவர்கள் பெரிய பெரிய வாழ்க்கை தத்துவங்களையும் அறிவுரைகளையும் எளிமையான வார்த்தைகளால் திரைப்பட பாடல்கள் மூலம் மக்களுக்கு புரியும்படி சொன்னவர். நடிகர், கதாசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என பல முகங்களை கொண்டவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் காதலை எழுதினால் காதலுக்கே அது மகுடம், கண்ணீரை எழுதினால் அது சோகத்தின் உச்சம், தத்துவம் சொன்னால் அதுவே வாழ்வின் நியதியாக இருக்கும். 1950 மற்றும் 1960 காலகட்டங்களில் தமிழ் திரையுலகில் பல பாடல்களை எழுதியவர் கண்ணதாசன். இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் இணைந்தால் அவ்வளவு அழகான பாடல்கள் உருவாகி ரசிகர்களுக்கு கவிதை விருந்தாக அமையும். கண்ணதாசன் அவர்களின் பாடல்கள் காலத்தையும் தாண்டி இப்பொழுது வரை பலராலும் ரசிக்கப்படுகிறது எனில் அது அவர் எழுதிய வரிகளில் இருந்த எளிமையும் ஆழமும் தான். குறிப்பாக நிஜ வாழ்வில் தான் சந்திக்கும் சூழ்நிலையின் பாதிப்பையும் கண்ணதாசன் அவர்கள் தனது பாடல் வரிகளில் காட்டியிருப்பார். இப்படி பல பாடல்கள் உருவாகியுள்ளது. ஒருமுறை பண நெருக்கடியில் கண்ணதாசன் அவர்கள் தனது அண்ணனிடம் 5000 ரூபாய் பணம் கேட்டார். ஆனால் அவர் அதை கொடுக்கவில்லை. அப்பொழுது பழனி என்ற படத்திற்கு பாடல் எழுத போன கண்ணதாசன் அவர்கள் அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே என பாடல்களை எழுதினார். இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். அவ்வாறாக இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். இந்த திரைப்படத்தில் நோய்வாய்ப்பட்டு இறக்கப் போகும் தனது கணவர் தனது மனைவியிடம் என் மரணத்துக்கு பின் நீ மற்றொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என சொல்வார். அதை கேட்டு அதிர்ச்சியில் அவரின் மனைவி பாடும் பாடல் இதுதான் அந்த திரைப்பட பாடலின் சூழ்நிலை. இந்த பாடலை உருவாக்குவதற்காக இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் பாடலாசிரியர் கண்ணதாசன் அவர்களும் பெங்களூர் சென்று ஹோட்டலில் தங்கியுள்ளனர். பாடல் எழுதுவதற்காக நியமிக்கப்பட்ட முதல் நாளில் கண்ணதாசன் தூங்கிக் கொண்டே இருந்தாராம். முதல் நாள் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பொறுத்து கொண்டார். இரண்டாவது நாளும் பாடலாசிரியர் கண்ணதாசன் வராமல் தூங்கிக் கொண்டே இருந்துள்ளார். இதனால் கோபமான எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞரின் அறைக்கு போய் யாராவது அவரை எழுப்பி கூட்டி வாங்க, இல்லைனா நான் இப்போவே ஊருக்கு கிளம்புறேன் என கத்தி விட்டாராம். அப்போது கண்ணதாசனின் அறை சட்டென திறந்து அவர் வெளியே வந்தார். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கத்தியது அவருக்கு கேட்டு விட்டதா என எல்லோருக்கும் அதிர்ச்சி. சொன்னது நீதானா என கண்ணதாசன் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் கேட்க, விஸ்வநாதன் அவர்களோ, அது நான் இல்லை, அது வந்து என இழுக்க, சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே என்று சொல்லிவிட்டு சிறிது நேரத்தில் முழு பாடலையும் எழுதி கொடுத்தாராம். சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே, சம்மதம் தானா, ஏன் ஏன் என்னுயிரே, இன்னொரு கைகளில் யார் நானா, என்னை மறந்தாயா, ஏன் என்னுயிரே. இதை இப்படியே படிக்க அல்லது பாட 15 வினாடிகள் தான் ஆகும். ஆனால் இசையுடன் சேர்ந்த பாடலில் சுமார் 1 நிமிடம் 50 நொடிகள் செல்லுவதை காணலாம். இசையின் பரிமாணம் ஒரு பாடலை எப்படி தூக்கி வைக்கிறது என்பதற்கு இந்த பாடல் ஒரு சிறந்த உதாரணம். தன் எண்ணங்களை அழுத்தமாக பதிவு செய்துவிட்டு வரும் 2 சரணங்களில் தன்னால் ஏன் அவன் சொல்லியபடி செய்ய முடியாது என்பதை அருமையாக சொல்கிறாள். பல்லவியும் அனுபல்லவியும் இசை இரட்டையர்கள் சாம்ராஜ்யம் என்றால் வரும் 2 சரணங்களில் கவிஞர் கண்ணதாசன் மேலோங்கி இருக்கிறார். கதை சூழலுக்கேற்ற பாட்டு எழுதுவதில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை விஞ்ச யாரும் இல்லை. மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்தது நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணையிருப்பேன் என்றதும் நீதானே. இந்த பாடலுக்கு கரு தந்தது இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். ஆரோக்கியமான அழகான உடல் தந்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலுக்கு உயிர் தந்தது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இந்த பாடலுக்கு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சிரஞ்சீவித்துவம் கொடுத்தது சுசீலா அவர்கள். பாடல் வெளிவந்து சுமார் 62 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்டாலும் முதல் தடவை கேட்பது போன்ற ஒரு நிகழ்ச்சி. 1962 இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற திரைப்படத்திலிருந்து பி சுசீலா அவர்களின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில்